பன்னெடி இல்லாலி பந்த ஜலந்தடி மீரா அந்தர் டண்டா குரு தர்சன தேக நிஹாலி தர்சன் பியா

அப்பின்ன போகு போகுக்க ஓய் பசுமடு பௌர் சிதாயா வடாவோவா துனிதார் காள சங்க.